ரோசலிஹமோ வைக்குடேரிவா போ யாயசோ மீ ஹாஃப் பாஸ்ட் நைன் கொனானக்கோ மீ கணக்கோனி குசோனக்கு கிணக்கேலி ஹியா டென் ஓ கிளாக் வீட்டை விசே மாலிப்பினா தாசிரு மெரின்.